0: ஆகவே அந்த நோக்கெல்லாம் கிடையாது. தொடர் தோல்வி, தொடர் தோல்வி.
1: நம்ம பெரிய அதெல்லாம் all that has slipped away now.
0: சில கேள்விகள் எழுப்பணும்.
1: Most of successive defeats, there are some questions.
0: எப்பொழுது உடையாது, அதுக்கு நாங்க காரணமா இருக்க மாட்டோம். பொதுக்குழு கூட்டி பொதுச்சியாளர்கள் கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமா அது
1: முடிவெடுக்கும்.

0: And a political showdown that started after the induction of the former Bengal chief electoral officer in the newly elected government of West Bengal. Manoj Kumar Agarwal, the former chief electoral officer of West Bengal, who oversaw the high voltage assembly elections and the controversial special intensive revision, the SIR exercise, has now been appointed as the state's new chief secretary in the Suvindu Adhikari-led BJP government. And the TMC is calling it proof of compromised elections. The TMC has alleged that the neutral umpire of Bengal elections has now officially become part of the establishment. TMC leaders are questioning whether the Bengal polls were truly free and fair.
1: CEO the election commission ki taraf se baithaye gaye the jo neutral umpire the jo third umpire bane baithe the dekhen gadbadi na ho woh aaj चीफ सेक्रेटरी बन गए हैं बंगाल के। उसके साथ ही दूसरे सबसे महत्वपूर्ण पद पर रिटायर्ड आईएएस ऑफिसर सुब्रत गुप्ता, जिनका काम था कि वह जो लोगों के नाम कटे हैं उन लोगों के नाम जोड़े जाएं, जिन लोगों ने अपील की हुई है, जो जायज हैं वो जुड़ने चाहिए, वो नहीं जुड़े, वह एडवाइजर बने हैं सीएम के। यानी कि बंगाल में जो दो टॉप ब्यूरोक्रेटिक पोस्ट हैं, चीफ सेक्रेटरी के और एडवाइजर टू सीएम, दोनों इलेक्शन कमीशन से जुड़े थे, तो साफ पता लग रहा है कि भोपाल में कहां पर है हेराफेरी, कहां हुई है।
2: टू ऑफिसर्स वर्किंग इन द इलेक्शन कमीशन टू ओवरसी द बंगाल इलेक्शंस ऑफ 2026 हैव बीन रिवॉर्डेड बाय द बीजेपी गवर्नमेंट इन बंगाल विद प्लम पोस्ट्स। द स्पेशल रोल ऑब्जर्वर सुब्रत दास हैज बीन अपॉइंटेड एज Special Advisor to BJP Chief Minister of Bengal Suvindu Adhikari, and Chief Electoral Officer Manoj Agarwal has been appointed as Chief Secretary of the BJP government in Bengal. The question arises, is this a quid pro quo to these officers for favors they did to the BJP during the Bengal elections? The country is entitled to ask that question.
0: Is this really, of course, a free and fair election is what is being questioned by the opposition now. Hrithik Mandal, my colleague, is joining us to get us the details. Hrithik, of course, take us through what is the opposition saying on the matter and how is this being perceived? And is this really blurring the lines when it comes to, the establishment?
3: Well, the opposition, including the Trinamool Congress, are alleging a quid pro quo between the election commissioner and the Bharatiya Janata Party after the appointment of the Manoj Agarwal, who happens to be the CEO of during this election, as the chief secretary. Remember, chief secretary is the top bureaucratic post in Bengal. And on the other hand, we also see within 48 hours of after the Shubhendu Adhikaris took the oath as chief minister, the special observer of the election commission, Subrata Gupta, has appointed as the chief advisor to the chief minister. So that has triggered politics, though we are yet to get a reaction from the Bharatiya Janata Party top leaderships that whether they are going to say about it when the Trinamool Congress is attacking the ruling BJP left, right and center over this appointment. But remember, a matter with regard to this election is also sub judice, and now what we are expecting that in days to come, the TMC is going to boil politics over this entire row. Back to you.
0: Right, of course, raising many questions is, of course, the Congress party. Let's just cut across to the newly elected Chief Minister Vijay, who's speaking in the assembly.
4: இந்த சம்பிரதாயம் எப்படி வந்தது என்று சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும். பெரிய வரலாறு இச்சம்பவத்தில் உள்ளது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள பாராளுமன்ற நடைமுறைகளை போன்றதே நம்முடைய பாராளுமன்ற நடைமுறைகளும். மன்னராட்சி இருந்த காலத்திலேயே அங்க பாராளுமன்றம் இயங்கியுள்ளது. அக்காலத்தில் அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற மன்னரும் இருந்தார், பாராளுமன்றமும் இயங்கியது. அங்கே மன்னர் ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று விரும்புவார், பாராளுமன்றம் அவருடைய விருப்பத்தை பெரும்பாலும் நிராகரிக்கும். மன்னருடைய காரியத்தை நிராகரித்து விட்டது என்கிற செய்தியை மன்னருக்கு சொல்ல வேண்டியவர் பாராளுமன்ற தலைவர், ஸ்பீக்கர் என்பார்கள்.
5: The speaker was supposed to inform the parliament decision to the king.
4: அதற்கு
5: he explains the history behind the position of speaker.
4: சில பணிகளை செய்வதற்கு தான் பாராளுமன்றத்தின் அனுமதி வேண்டுமே தவிர அந்த ராஜ்யத்தில் உள்ள எந்த பிரஜைக்கும் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் மன்னருக்கு உண்டு. தான் விரும்பியதை
5: the king had the right to impose death penalty.
4: மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள்.
5: The execution that was in existence then.
4: யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள்.
5: So many were reluctant to come to the speaker position.
4: எனவே
5: as he had to communicate that.
4: அமையும்போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார்.
5: So whenever a speaker was appointed, that person used to run away.
4: எதிர்க்கட்சி தலைவரும்
5: the house leader, leader of opposition, used to literally drag the speaker to the assembly, to the parliament.
4: இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு.
5: This was the custom then.
4: ஏற்பட்ட பிறகும்
5: after democratic traditions came in,
4: நிச்சயமாக தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவிகரமாகவே
5: all the EVK members would be helpful to you.
4: இந்நேரத்தில் அளிக்க விரும்புகிறேன்.
5: I would like to give you the assurance now.
4: கண்ணியத்தையும்
5: the dignity of the house,
4: உறுப்பினர்களின் கண்ணியத்தையும் காக்க
5: வேண்டிய the dignity of the members,
4: உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள்.
5: We hand over the responsibility to protect the dignity of the house and the members to you. I also commend the pro tem speaker who did an excellent job.
4: அங்கே முந்தைய பேரவை தலைவர்கள் படங்களை கண்ணுற்ற போது அவர்களை பற்றி அறிந்த போது
5: when I watched the pictures of the earlier speakers and learned about them, I was really proud.
4: திரு ஜே சிவ சண்முகம் பிள்ளை, டாக்டர் யு கிருஷ்ண ராவ், மிக சரியான ஒருவரையே நாம் முன்மொழிந்துள்ளோம் என பெருமை அடைந்தேன்.
5: Looking at them, I am
4: அதே போன்றுதான்
5: confident that we have
4: துணை தலைவர் அவர்கள்
5: given a chosen the right person.
4: மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற
5: both you and the deputy speaker have come from humble background to serve the people.
4: நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சட்டமன்ற நடவடிக்கை
5: சீராக செம்மையாக திருவள்ளுவராக
4: நடைபெறும் வகையிலும் சட்டமன்ற ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகள்
5: we hope that you would வகையிலும் protect the democratic traditions of the house.
4: பேரவை துணை தலைவரும் பெருமை
5: both the speaker and his deputy will add glory to this august house. I'm confident of that.
4: மனிதர்களை மதிக்கும் நல்ல பண்புகள் நிலைநாட்டப்பட வேண்டும்.
5: We have established the civility mission.
4: அவையின் மரபும்
5: preserve the Tamil tradition and heritage
4: காக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த பதவி ஏற்றுள்ள தங்கள் இருவராலும் காப்பாற்றப்படும் என்னும் நம்பிக்கையை மீண்டும் தெரிவித்து
5: I reiterate
4: நிறைவு செய்கிறேன்.
5: And trust that you would fulfill the
6: மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்கள்
5: Joseph Vijay's address on the election of the Tamil Nadu speaker JCT Prabhakar and his deputy.
7: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வாழ்த்த வயதில்லை. ஆகையால் உங்களை வணங்குகின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க
5: this is the turn of all parties to welcome the speaker and to
7: கலகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும்
5: represent their parties to speak on the speaker.
7: அமைச்சர் பெருமக்களுக்கும் அலுவலக
0: Well, that is the newly elected chief minister in his first assembly address there speaking, saying that will protect the dignity of the house. To remember that there is a first big move that's also been made by Vijay, and that is in regard of closure of liquor shops. Now, he is talking about protecting the dignity of the house, and tomorrow's the day when he is going to have to prove that majority on the floor of the house. And now let's just go across to Sam Daniel. Sam, of course, you know, we just saw Vijay in almost what's becoming a signature look of his ever since he became the chief minister, ever since that oath-taking ceremony. And even before that, you know, what we're seeing him with that black jacket and that white shirt. Talk us through what he said in his first address.
5: Well, Divya, this is Chief Minister Joseph Vijay's first address in the Assembly. The context is the election of the Speaker, JCD Prabhakar from TVK, being unanimously elected as the Speaker and his deputy as well. In this, Vijay has displayed his ability to go beyond the scripted campaign messages we saw him doing over the last few months when he reached out to several parts of Tamil Nadu as part of his campaign. And here, in a crisp way, he recollected the tradition, how the position of speakership originated, the British tradition, he says, how the speaker used to be the person who communicated the decision of the parliament to the king. And often people dreaded being a speaker because that also involved taking the